கதகின்னதா ததா திட்ட கதகதிகின்னதா ததா திட்ட கதகதிகின்னதா ததா திட்ட கதகதிகின்னதா.